அனியா வெறுவி கித கிதர் ரசுகே அகுல் வெறி திமன் ரஸ்கலாங்கே ஹலாக்கு குரவிங் ஹெய்யே அதி ஏவரெங்கே ஃபஹும் எஹெம் பயக்கு திமன் ரஸ்கலாங்கே உஃபெத்தவீமே.

திமன் ரஸ்கலாங்கி குளிவரைக்கு பேனும் குறைவும இராத குறைவினம ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க ஹதுரதும் எகங் எகுத ஹிப்பெவி முகே திமன் ரஸ்கலாங்க எகந்த குறவானினமே

தெளிஃபொழிகெம் ஃபானி கமற்றக அருளா ஹுன்ன ஃபர்வதத திமன் ரஸ்ஹலாங்கே பிமுகாலெவ்வீமே அதி எபிமுகா பொடெதி தனவஸ் மகுதல்லெவ்வீமே எய் எவரென்ன மகு எங்குமற்றகை.

0: ஏகண்டாய் துவால் அதி இராய் ஹந்து ஹெத்து ரஸ்கலாங்கே எயிங் கொம்மே எச்செம்மே ஃபலக்கு கா ஹிங்க ஹிங்கா உரத்தே.
1: وما جعلنا لبشر من قبلك الخلد.

எவரெங்கே ஹித்தில் வகும் வாழ்கை அதி அணியா வெறுவி மீஹும் குள சல்லாத எவரெங்கே மெதுகா சிறு குருவே எவரெம்புணுவே மீ எபஹி முஹம்மதுகே ஃபானி ஹமத்யப மீஹும் ஃபத ஆதம்கே தரிய குகம்கா மென்வீனுவே ஃபஹ கலேமென் தெகே தெனதிபே ஜாது கபூல் குரணி ஹியே.

அனியா வெறுவி கித கிதர் ரசுகே அகுல் வெறு திமன் ரஸ்கலாங்கே ஹலாக்கு குரவிங் ஹெய்யே அதி ஏ ஒருங்கே ஃபஹும் எஹெம் பயக்கு திமன் ரஸ்கலாங்கே உஃபெத்தவீமே.

மீஹும் ஃபிலான் நுத்வாஷ் அதித்யப மீஹும் எ நியமத்தவுகா அராம் குரான் திபு நியமத்த கஷாய் தியப மீஹுங்கே கிதகங் எம்புரி ருஜு அவாஷ் எய் தியப மீஹுன்னா சுவால் குரவானு கமட்டதே.

திமன் ரஸ்கலாங்கி குளிவரைக்கு பேனும் குறைவும இராத குறைவினம ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க ஹதுரதும் எகங் எகுத ஹிப்பெவி முகே திமன் ரஸ்கலாங்க எகந்த குறவானினமே.

0: எபிங் தெளிஃபுலிகிம் ஃபானி கமற்றக ஹருலா ஹுன்ன ஃபர்வதத திமன் ரஸ்ஹலாங்கே பிமுகாலெவ்வீமே அதி எபிமுகா பொடெதி தனவஸ் மகுதல்லெவ்வீமே எய் எவரென்ன மகு எங்குமற்றகை.
1: وَجَعَلْنَا السَّمَاءَ

அதுக்கியத்த மிபா மீஹுன்னாய் எவரெங்கே மாயம் பஃபை திகு அம்ரக தாந்தென் துனியேகே நியமத்துகா திமன் ரஸ்கலாங்கே லெஹட்டவீமே ஃபஹே ஹமகஷவரும் திமன் ரஸ்கலாங்கே பிமுகே ஹுரிஹா ஃபராதகும் உனி குரவ்வமும் கெந்தவாக்கம் எவரென்னன் நேங்கனீஹியே ஃபஹே கதவானே பயக்கீ எவரெங்கேயே.

திமங்கலே ஃபானு தியப மீஹுன்னங் இந்தாரு குரவ்வா கங்கஷவரி வஹை இன்னே அதி பீரு மீஹும் ஏவரென்னங் இந்தாரு குரவ்வா ஹிந்து கோவா லவ்வா அடென் நாஹானிதே.

ஆங்கே அசாபும் கிதம்மே கூட மின்வரங் ஏவரெங்கா பீஹுனஸ் ஹம கஷவரும் ஏவரும் புனானத்தை ஏ திமம்மென் நங்குரி ஹலாக்கெக்கு பொடு கமாய் ஹம கஷவரும் திமம்மெங் அனியாவிரிங் கம்காவி முய்